வாங்க பாரு, எவ்வளவு சிவன் எதிர சொன்ன ஜாராம சம்பதங்க பாரு, எவ்வளவு சிவன் எதிர சொன்ன பாரு,